0: ཁྱི
1: ཁྱི
2: Kenlata puri yichan di likzhi da nyamsu di ya da letun di ya tunin wa di guwane kenlaga jik sunra na shungi.
1: Puri yichan ki kisi tunin ji shu gugu yun ngen sanba ya ka jingi zine shun singi.
2: Nisi.
1: Jik di puri yichan ki koran mayin ba nganzu nyacha xa di tunin chenpu zire singi. Di kare esi gu dunin becha xa na puri yichan di kisi puri singi saja daga nana xa. Mangso ki dakzhu chi giri ku gharay san di nalu ya nangbay sung da tindayi chulu gu shiung mangbu yu zang ten ten da di gusung tu dian che zhe da jik chueba che se yu ji da zhe inay li da halam ku cha chang bu zhe men zang ten ten da chue dian gusung zha bu zhe li pyu zho yu zho gu che ba jik sung pyu zho yu zho ten ten pyu ni ma do shivu shivu ji ki ku rin tan chi nguan tu gu ma rwa che zang ganchu teri di ngay gharay shu ya re su gu du na di māṅ chū lī yā tānda ñā chā chē tāpū yā mē nā kārī sūgurē māṅ chū lī yā tīng sāng ngā chū pio kā sā chā māṅ bū chī lī yā tā chī tāk chū tē chā mē tē bē yī chāng sī gu du nē chā ngā chū bē chā nīng bū māṅ bū chī tūk sī lā tē yō rē tā tī chū yā khuay ngō nē kī rīng tāng tā ngā kū tūyān chē tūk yō mā rē ngā chū bīnyīng kī rīng tāng sī nī tī kā nī nē shē kī yō rē chīk tī kā rē sī nā bīnyīng kī rīng mū rīng tāng sī yō rē 人们人当时你的开始有的是变成安住别的节目那变成实体这些定位这些是都这样大过了有钱呢平时操过一本是吧当然是推荐你们现在安可以人当这些有是吧这个开始呢安住的一场人当时有的这些人当但电脑里啊过难断的开钱不是这张变形是你的忙这个人当的做开始呢有平时操过一个呢如果有嘛的可这个推荐你们有呢听这个 지단个学不及个刚的提前教育，因为呢，别人敦煌个一个一年，这大个能想安住，还有个真不有孤独个，冷不木是年数的，顶这顶住因为呢，学过这个么子个刚的体育，而马多听说了十个七八十年数的，顶这个体育嘛，顶这印度上，还有一三个人当的开钱不学不起了吧？对，我等下的，俺住一三两个青年，我那是开七八十岁。那是。顶这印度上，谈到还有个三年开了呀。 到处贴上面的，不能那这个社会的，顶这个瀑布的，顶这拿落里呢，啊呢，这当个修过，俺们别这忙不起，但学点车子那得有了吧？开这里呀，都把从不找不顶这个钱，顶那弄那，几十所人当都上上顶这估计找不起，顶这很久有得一年忙不起，但别的车站顶这的车坐不顶这面子，啊呢，普遍那个人家那先叫说顶这难不起有了吧？
2: 俺就陪伴那么多拿了嘞，别是恰马上那专门是别说的，这个多啊。一年嘞，俺就这个落不着这，心就看这个没有那吃香呢。恰马上比呢，俺们的人家是那样呢，这人当全部学不起来。嗯，加上人家印度上，第一个呀，起诉俺呢三年给免职，第二个俺就这个心就个钱不卡，俺们这个团呢，一张这送就起啊，是吧？伢子起啊，第一大概能先听拿了给俺呢这些人当这种我跟下的。
3: 不是一上去，伢子吃的，但是人家开车去吃的啥生意？嗯，那是呢。昔日的女婿，你那钱儿，老朱的车票，你那钱儿，三大。俺就买不着，都是来那家俺俩做生意的，伢家当不是吧？俺生意，人家生意的。
4: 俺们都说连着干呢，连把的吃不着东，没得人力的呢，主要的还是吃开吃，人吃死。咱们那多久云南站，俺做几个的，邻居说的不给种云南站，但种的出所所弄弄的，没那忙不进度，上进度没当，是当人家给农民的地，这些都吃不进，后面的人家给农民的，当地各地的就做给种当去路当种的当，反正当当，你做忙不进度，没得地人家给人力给没事给吃住这样通过度。
5: 저기 다른 거랑 저 망주 규제 샤브디 저기 다른 거랑 저 망주 규제 샤브디